அதி அளமின்னங் அல்லாஹு ஃபுதே அதி இக்கலாங்கே வக்கீலு குறவே எம்மெஹேயோ ரஸ்கலாங்கே ஹத்தவா பொடு குறவி ரஸ்கலாகோ ஈமாங்கமுக ஃபுரிஹம சிஹத்தை அதி ரிவதி அஹ்லாக்காய்க்கு ஃபுரிஹம ஈமாங்கமே அதி இக்கமிக ஃபஹதுகா தின்னவுமா ஃபுரிஹம காமியாபியே அதி இபரஸ் கலாங்க ஹதரத்துன் ரஹமதகா துளஹியோகமே அதி இபரஸ் கலாங்க ஹதரத்தும் ஃபாஃபுஸ்ஸவுமகா ருஸ்ஸவா ஒடிகத்துமே மி அழாய தெவ்வுங் அதி இபரஸ் கலாங்க ஹதரத்துகா ஹமகஷவரும் மி அழா தன்னவமு ஹத்தவா பொடு குரவிரஸ் கலாகு மி அழாயட்டகா மி அழாகே தீம் ஃபுரிஹமகு தெவ்வா ஃபாந்தே அதி மி அழாகே மச்ச இபரஸ் கலாங்கே நியாமை ஃபுரிஹமகு தெவ்வா ஃபாந்தே அதி மி அழாயகி கினகின ஷுக்குரு குரா அழகு கமுகா டவ்வா ஃபாந்தே ஹத்தவா பொடு குரவிரஸ் கலாகு இபரஸ் கலாங்கே மி அழா துனியேகா லெஹெட்டவிஹா துவஹகு உரெதுன் தகுன் துருஹெலிவுமுகே ரஹ்மை மி அழா எல்லவ்வா ஃபாந்தே அதி மி அழாயா நுபெஹே கந்தத்தக்கா நுபெஹி ஹுருமுகே ரஹ்மை மி அழா எல்லவ்வா ஃபாந்தே அதி இபரஸ் கலாங்கே மி அழாய ருஹி ஒடிக்கும் வா கந்தத்தக்கா ஹியோகுதுகா பெலுமுகே தௌஃபீகு மி அழாய தெவ்வா ஃபாந்தே ஹத்தவா பொடுக்குரை விரஸ் கலாகு அழமிங்கே முசீபத்தகி அழமிங்கே தீனுகே கந்தத்தகுகா ஜெஹே முசீபத்திக்கமுகா நுலவ்வா ஃபாந்தே அதி அழமின்ன எம்மி பொடுவா கமுகி துணியேகி கந்தத்தக்கமுகா நுலவ்வா ஃபாந்தே அதி அழமிங்கே தினகத்துமுகே மிம்வரக்கீவஸ் துனியேகி கந்தத்தக்கமுகா நுலவ்வா ஃபாந்தே அதி அழமின்ன ரஹ்மு நுகுரா பயகு அழமிங்கே மச்ச பாரு வெறி நுகுரவ்வா ஃபாந்தே ஹத்தவா பொடு குரவிரஸ் கலாகு அழமின்ன குரவிஃபாவா ஃபாஃபதகுகே தெரிங் எவ்வெஸ் ஃபாஃபைன் நுஃபுஸ்ஸவா தூக்கொன் நுலவ்வா ஃபாந்தே அதி அழமிங் கம்பொடுவே ஹிதாமகுரா எவ்வெஸ் கமே ஃபிலுவ்வா நுதெவ்வா தூக்கொன் நுலவ்வா ஃபாந்தே ஆலம் தகுகே வெறி ரஸ்கலாகு அழமிங்கே துனியா ஆஹரத்துகே பேனு தகுகே தெரேங் எவ்வெஸ் பேனுமே எகமுகா இபரஸ் கலாங்கே ருஹி ஒடிகதும் ஹிமினிஃபாவா அதி அழமின்னங் ஹியோகுத்தங் ஹிமினிஃபாவா கமவ்வா நம எகமிங் அழமின்ன ஃபுத்தவா ஃபசேஹகொன் நுதெவ்வா தூக்கொன் நுலவ்வா ஃபாந்தே ஹத்தவா பொடுக்குற விரஸ் கலாகு கொம்மே ஹாஸ் கமகுன் சலாமெக்கமா அதி கொம்மே ததி கமகுன்னு குமவேன மகக்கா அதி கொம்மே முசீபதகுன் மிஞ்சுவானே கொதே மி அழாயஷா எம்மெஹா முஸ்லிம் தகுன் அல்லவ்வா ஃபாந்தே ஹத்தவா பொடுக்குரு விரஸ் கலாகு சிர்ரா ஃபாலுகா இபரஸ் கலாங்கிய பிருவதிவுமா ருளி அன்ன வகுதுகையா ஹிங்கம ஜெஹே வகுத்து ஹக்கு கொதுகா கந்த குருமுகே ஹிக்மதா விஷ்ணுமா ஃபகீரு ஹாலுகையா ஃபுதுன் தெரிக்கமுகே ஹாலுகா ஹரது குட குருமுகே விஷ்ணு மி அழாய மிம்வரு கொத்தெவும் எதி ஹம கஷவரும் மி அழா இபரஸ் கலாங்க ஹதரத்துகா தன்னவமு ஹத்தவா பொடுக்குரு விரஸ் கலாகு மி அழாகே உம்மீது கண்டுவ்வா நுலவ்வா ஃபாந்தே அதி மி அழா எதே கந்தத்த மி அழாய வாசில் கொத்தெவ்வா ஃபாந்தே அதி துஷ்மனுங்கே நுரக்கலும் மி அழா சலாமே கொத்தெவ்வா ஃபாந்தே அதி மி அழாயட்டகா மி அழாகே கந்தத்தங் இஸ்லாஹ் கொத்தெவ்வா ஃபாந்தே ஹத்தவா பொடுக்குரு விரஸ் கலாகு இபரஸ் கலாங்கே மிம்வரு குரவும ஃபஹு எகமக ருஹுமுகே வாகு வெறி கந்தெவ்வும் எதி ஹமகரவரும் மி அழா இபரஸ் கலாங்கே ஹதரத்துகா தன்னவமு அதி மி அழா அணியா வெறிவுமுன்னா மி அழாயங் அணியாய் லிவுமுன்னா இபரஸ் கலாங்கே நுஃபுஸ்ஸவா ஃபாஃபை குருமுன் ரக்கா தெரி கொத்தெவ்வும் எதி மி அழா இபரஸ் கலாங்கே ஹதரதுகா தன்னவமு ஹத்தவா பொடுக்குரு விரஸ் கலாகு அழமின்னா இபரஸ் கலாங்கே ரஸ்கம் ஃபுளம் உரெதுமா தெமெது உரஸ் அழனிவி மிம்வர இபரஸ் கலாங்கே ஹதுரத அழமின் பிருவெத்தி குரவ்வா ஃபாங்க.

ஏ நரக அண்ணர்களின் குதி குதிவைதான் கேர்வது காஃபிருங்க ஃபௌஜிங் ஏ நரகங் எல்லவா கொம்மை ஃபஹரப் இத்தாங்க பண்டையரிங் எவரென்னா சுவால் குரவானது இன்சார் குரவ்வார சூலக் தெபாமி இங்கு காத்த வடை நுகர்ணவாயே.

0: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. அளமிங்கு வெறி ரஸ்கலாகு இவரஸ்கலாங்க ஹதரத்தும் அளமின்ன ரஹ்மத்தி திவ்வாந்தே அதி அளமிங்கு கந்தக சீதாகுதி அளமின்ன ஃபைகு திவ்வாந்தே
1: வடிம் ஃபதிஹு ஃபஹெச்சஹி மீ தீனுகே அடு.